0: ஆமாம் தின்னு அமிழ்த்தேன் தாக்கி சின்ன நடந்தார் ஊழ் மாதால் கொண்டு மறைக்கே அடைஞ்சியா ஊழ்மா ஓயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம் சின்ன மறக்க பெறுவாள்
1: Triple.